0: Hi, this is Michael Owen, Hollywood Bets brand ambassador. Being a champion, I know the best performances come from making the right decisions on and off the pitch. Enjoy the game, enjoy the excitement, but play responsibly. Gambling responsibly is about staying in control so you can enjoy it your way. If you or someone you know needs support, help is always available. Call the South African Responsible Gambling toll-free counselling line on 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
1: It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You are listening to Inese Mabe. You are listening to Inese Mabe on Lotus FM.
2: அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருங்குபவர் தனசீலன் துரைசாமி. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய நீதி விளக்கம். அதற்கு முன்பு இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி அருமையான திரைப்பட பாடல் மன்னிச்சிறு சிறை என்ற படத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது மணி 6:00 மகளிர் தினம் கொண்டாடுவதனால் நம்முடைய நீதி விளக்கம் இந்த தலைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது. With Women's Month being celebrated, our ethical sayings are based on this topic. முதலாவது, ஒரு பெண்ணின் அழகு என்பது அவரது தோற்றத்தில் மட்டுமல்ல, அவர் காட்டும் அன்பிலும் அவர் தொடும் மனிதர்களின் வாழ்க்கையிலும் உள்ளது. அதாவது, The beauty of a woman is not merely in her appearance, but in the kindness she gives and the lives she touches. அடுத்தது, தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணால் ஒரு தலைமுறை முழுவதையும் ஊக்கப்படுத்த முடியும். தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணால் ஒரு தலைமுறை முழுவதையும் ஊக்கப்படுத்த முடியும். A woman who believes in herself can inspire an entire generation. A woman who believes in herself can inspire an entire generation. அடுத்தது, அவள் குரல் மென்மையாக இருக்கலாம், ஆனால் உலகையே மாற்றி அமைக்கும் அளவுக்கு அவளது கனவுகள் வலிமை வாய்ந்தவையாக இருக்கக்கூடும். A voice may be soft, but her dreams can be powerful enough to change the world. A voice may be soft, but her dreams can be powerful enough to change the world. கடைசியாவது, ஒரு பெண்ணின் மிகச்சிறந்த அணிகலன் அவளது குணநலனே ஆகும். ஒரு பெண்ணின் மிகச்சிறந்த அணிகலன் அவளது குணநலனே ஆகும். அதாவது, A woman's greatest ornament is her character. A woman's greatest ornament is her character. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these ethical sayings again based on woman. ஒரு பெண்ணின் அழகு என்பது அவரது தோற்றத்தில் மட்டுமல்ல, அவர் காட்டும் அன்பிலும் அவர் தொடும் மனிதர்களின் வாழ்க்கையிலும் உள்ளது. The beauty of a woman is not merely in her appearance, but in the kindness she gives and the lives she touches. தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணால் ஒரு தலைமுறையை முழுவதையும் ஊக்கப்படுத்த முடியும். தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணால் ஒரு தலைமுறை முழுவதையும் ஊக்கப்படுத்த முடியும். A woman who believes in herself can inspire an entire generation. A woman who believes in herself can inspire an entire generation. மூன்றாவது, அவள் குரல் மென்மையாக இருக்கலாம், ஆனால் உலகையே மாற்றி அமைக்கும் அளவுக்கு அவளது கனவுகள் வலிமை வாய்ந்தவையாக இருக்கக்கூடும். A voice may be soft, but her dreams can be powerful enough to change the world. A voice may be soft, but her dreams can be powerful enough to change the world. கடைசியாவது, and lastly, ஒரு பெண்ணின் மிகச்சிறந்த அணிகலன் அவளது குணநலனே ஆகும். ஒரு பெண்ணின் மிகச்சிறந்த அணிகலன் அவளது குணநலனே ஆகும். A woman's greatest ornament is a character. A woman's greatest ornament is her character. இது உங்களுடைய நீதி விளக்கம். These were your sayings based on woman, because we are celebrating Women's Month. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We'll continue with the program. இப்பொழுது ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசிக்கலாம். பாடியவர் பொம்பை ஜெயஸ்ரீ அவர்கள்.

0: வணக்கம் மிஸ்டர் தனசீலன் தோரசாமி, வெல்கம் பேக் டு அனதர் ஃப்ரைடே எடிஷன் ஆஃப் தமிழ் மியூசிக். வி ஆர் இன் சாக்கசோ, வி ரியலி லவ் ஃப்ரைடே அண்ட் சண்டேஸ் ஃபார் த தமிழ் சாங்ஸ். யூ ஹேவ் அ பிளெஸ்ட் ஃப்ரைடே அண்ட் அ ஆசம் வீக் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் கவர்னம் அண்ட் அ ஃபேமிலி இன் சாக்கசோ.
1: Anakam Dhanaseelan, trust you had a good week enjoying the lovely music on Inni Semare. Blessings to you for a divine show. Have a good evening further. And sending blessings to Shailan Chetty for always thinking about us and for always sending us all those lovely messages. Molly.
2: Andra Seedhikalikku mikka mikka nandri. இப்பொழுது மீண்டும் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடல் ஆன பிறகு ஒரு சிறிய பிரசங்கம் அம்மன் பூஜையை பற்றி. We take a listen to another beautiful track, and on the other side of this, it's a small discourse on the Divine Mother Mariamman.

இனிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:45 நம்முடைய தமிழ் பாடம். இன்றைய தினம் நம்முடைய தமிழ் பாடம் பெண்களுடைய அழகை மற்றும் குணங்களை ஒரு பழமையான பாட்டில் கேட்டு ரசிக்கலாம். This evening's Tamil lesson is based on the beauty and the character of a woman from a golden oldie that happens to be a firm favorite of many listeners. Let us take a listen to that song and then I will do the Tamil lesson on that.

அருமையான சொற்கள், அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் பிகாஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் உமன்ஸ் மந்த், வி ஆர் பிரிங்கிங் தீஸ் லெசன்ஸ் டு யூ டு ஷோ ஹவு பியூட்டிஃபுல் உமன் ஆர். ஸோ த சாங் தட் வி ஜஸ்ட் ஹர்ட் அண்ட் எவர் பாப்புலர் ஒன், காலங்களில் அவள் வசந்தம். ஸோ த ஃபர்ஸ்ட் லைன், காலங்களில் அவள் வசந்தம் மீன்ஸ் அமங் த சீசன்ஸ். காலங்கள் இஸ் ஆர் சீசன்ஸ். Vasantam, Vasantam is the spring season. Vasantakalam is the spring season. So the poet is saying, Kalangalil aval Vasantam. Among the seasons, she is spring. Now she brings freshness, happiness and beauty into his life. The song goes on to say, Kalaigalile aval oviyam. Kalaigalile aval oviyam. Kalai is, are the different arts you get. Kalaigal are the different arts you get. ஓவியம், ஓவியம் இஸ் ஏ பெயிண்டிங். ஸோ கலைகளிலே அவள் ஓவியம். அமங் தி ஆர்ட்ஸ் ஷீ இஸ் ஏ பெயிண்டிங். இ சீஸ் ஹர் ஆஸ் ஏ ஒர்க் ஆஃப் ஆர்ட், கிரேஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல். தென் இட் கோஸ் ஆன் டு சே, மாதங்களில் அவள் மார்கழி. மாதங்களில் அவள் மார்கழி. அமங் த மந்த்ஸ் ஷீ இஸ் மார்கழி. மார்கழி is traditionally regarded as a particularly special and beautiful month. So madam is month and margari is the Tamil month margari. Madangalil aval margari, among the months she is margari. And then he goes on to say, malargalile, malargalile aval malligai. Malargalile aval malligai. So that means amongst the flowers she is jasmine. Amongst the flowers she is jasmine. Now jasmine represents fragrance, delicacy and charm. The lyricist further adds, paravegalil aval manipura. Among the birds she is the precious dove, symbolizing gentleness and tenderness. And the next line, Padal Galil Aval Thalattu. Padal is a song and Thalattu is a lullaby. So he says, amongst the songs, she is a lullaby. A presence gives him peace and comfort. It goes on to say, Kani Galile Aval Mangani. Among the fruit, she is the mango, something especially sweet and delightful. And he ends the verse by saying, Kaatrinile aval tendril. Amongst the breeze, she is the gentle breeze. Soft, refreshing, and soothing. So, in essence, the song is a poetic celebration of a woman's beauty, tenderness, innocence, affection, and nurturing nature. It is one of Kannadasan's lovely examples of describing a woman by comparing her with the most beautiful things in nature and in life. இப்பொழுது அந்த பாடல் நாங்கள் கேட்டு ரசிக்கலாம். We'll now take a listen to that song and enjoy it.

0: மை இனிய இனிய மாலை வணக்கம் உன்னிடம் தனசீலன் தரசாமி. ஐ எம் சோ ஹானர்ட் டு பி ஹியரிங் டு த சேனல் இசைமலை திஸ் ஈவினிங் டு யூ ஹூஸ் என்டர்டெய்னிங் அஸ் வித் ஆல் தி பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் மியூசிக் ப்ளே த மதர் சாங் சோ பியூட்டிஃபுல்லி. தேங்க் யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் every Friday with such beautiful songs that we enjoy. And my shout out goes to all much Tennesseeland, and you drive home safe after entertaining us so lovely. Padma Chetty.
1: Welcome brother Tennesseeland, trust you well, enjoying your beautiful selection of songs on Isay Marae. Always look forward to your show. You have a blessed evening. Take care. God bless. Lots of love. Keena Nayaka, Shaw Cross.
2: Hi, Dhanasidhan Dharasamy. We really appreciate your presentation of this program on Friday. We want to just say how grateful and thankful we are to you for playing such beautiful songs during this time of the year when everybody is worshipping Amman. During this time, the porridge prayers, as we call it in English. You have a good evening. It's from Monty Naidu in Johannesburg. Bye for now.
3: Namaste, Chidanasinan. Beautiful Friday evening in your company. Your teachings are incredible words of wisdom. Enjoying the beautiful selection of music. A shout out to my brother Ivan Munyan and his wife who's tuned in, to my daughter Deandre Priyanda, love you my girl, and to Lovey of Johannesburg, keep warm and enjoy your weekend. Thank you for the love and care. Have a great weekend, Denison, and awesome show as always. In it, Priyanda.
4: Good evening to the presenter. I just love the song that you have just played. I'd just like to say a hello to Laura and Kay Mutal of Alberton in Johannesburg. I know they are loving the music. Lots of love. Mala Suknanan of Glencore.
5: Manikam Dhanasilan, I trust you well. Thank you so much for this beautiful program as always on Fridays. And thank you so much to give us the significance of why we do the Aman prayer. Thank you very much. Safe drive home, Mrs. Mudley, Amslan.
6: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you so much for all those messages that came through. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. மறக்காதீர்கள், சூர்யா உடைய புதுப்படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்றைய தினம் நம்முடைய திரைப்படத்தில் வெளிப்படுகிறது. With this, we bring the curtains down on another edition of the program. Just a reminder that Surya's new movie, Viswanathan and Sons, premiering on our big screens this evening. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சரேஷன் பிள்ளை அவர்கள், மேலும் த நெக்ஸ்ட் எபிசோட் வருபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.